0: சாது சாது சாது அது நிக்கினிபுர பசுலசுக்க போதா சவச தர்மதேசனாவ பவத்துனப்பு அதி பூஜனீய கஸ்பேவி பஞ்சானந்த அபி ஹாம்துரன் வஹன்சேட்ட அபி கௌருத் இன்ன தெனக சிட ஹையன் ஹடனகா சாது ஹண்ட பவத்துமின் நிதுக் நீரோகி சுவ சிரஜீவனே ஹா உதும் தர்மாபோதே லபேவாய்க்கியா பிரார்த்தனா கரமு தாயக்கன் கெத்வேகின கட்டியத்து கலப்பின்னதுண்ட அபி ஆராதனா கரணோ அஷ்ட பரிஸ்கார சாசிசு பிரிக்கர பூஜா கரன்னட யாத்திர ஒபட சீபத் கரன்னட ஓனே சவச பஹாய் திஹட ஆசீர்வாத போதி பூஜா பவத்துன நிசா இசந்தா சூதானம் வன்ன அதி பூஜனீய மகாபுலன் குலமே குணரத்னாபே ஹாம்துரன் வஹன்சே ஆசீர்வாத போதி பூஜா பவத்தியும் சந்தா மே புண்ணிய பூமியட வெடம வியம் நியமிதாய் யலித் பஸ்வரு பஹாய் திஹட ஹமோனதே சம்பந்தத்தாவே அப்பகே பிரதான மெதிரி சங்கீர்ணே வெத
1: மனுஷத்வேன் பிரி தேஹமி சமாஜயக் குதேசா
2: நித் எஃப்எம் ஸ்வேத பூஜா ஸ்வேத பூஜா
3: கஸ்பேவ விஜயசுந்தரராம புராண விஹாரஸ்தானே சிட்ட சஜீவேவ
4: பெதிபரதாயகத்வய
5: அவிஹிம்சாவத் தேஹமி ஜீவிதயத் சமாஜய யஹமகட கெனியனு லபாய்
4: தேய் நென பஹன் தல்வுமா மாஸ்டர் கைட் பிரகாஷகியோ வெதின் சஜீவி விகாஷனதாயகத்வய கஸ்பேவே டிஜிமேக்ஸ் புத்கலிக சமாகம ஒசில்மோ ஆட்டிசம் சென்டர் அலரிஸ் லங்கா புத்கலிக சமாகம கஸ்பேவ சக மாரகம மீசரி ட்ரேடர் சூப்பர் மார்க்கெட்
6: வேலாவ ஒப வெத்த கேன என்னே
7: அம்மே ரம்புடாம் கினி கனந்தில கேசாதா கர்ணத ஹதன்னே
8: இஹேம கனங் நெஹே அனிக கீலசகே හැම எலவளு பலතුරක්ම ஃப்ரெஷ்
7: ஊனேன்னම් මේක කලින්දනම් හිටියානම් අතන මෙතන රස්තියද වෙන්නේ නැහැ
8: කීල්ස් නැවුම් බවයි අඩුම වෙලයි
9: වෙලව හවස පහයි විනාඩි 8යි හා